0: தபாய் சுந்தகனும் சார் கிப்ஸ் FM 98.3 MHz your companion
1: கிப்ஸ் டாய் செக்
2: அஹிலே தியுசோகோ ஏக் பாஜேகோ சார்
3: Keeps you cool.
4: Keeps you alive.
5: Keeps you entertained. Keeps 98.3 FM. Your companion. Your companion. Your companion.
2: Keeps 98.3 FM ma purva mechi dekhi pashchim mahakali samaka lok